0: Mais je t'en rends pas.
1: Ouais. Ah non, c'est l'épée d'aération.
2: L'épée d'aération, en fait, ça.
3: Salma,
4: هذا اللي
3: في
4: لا
3: بغيت
4: نعرف
3: الجرقاز عرفتي شنو هو؟
4: هذاك
3: الكنز
4: هذاك اللي كيجي ليا
3: بغيت